0: நடிவரே கூடல சங்கம தேவர் நரிவடே நரகக்கே பாஜனவாதீரல்ல நரகக்கே பாஜனவாதீரல்ல ஆனைய நேரிக்கொண்டு ஓதிர நீவு குதிரைய நேரிக்கொண்டு ஓதிர நீவு குதிரைய நேரி ஓதிர நீவு
1: விருப்பாட்சி வித்யார்த்தியிந்த கவன
2: ಗುಡ್ಡದ ಮೇಲೆ ನಿಲ್ಲಬೇಡ ನಿಂತರು ಅಳಿಗಾಡಿ ಬೇಡ ಅಳಿಗಾಡಿ ಬಿದ್ದರು ವಿರ್ಪಕ್ಷಿ ಎಂಬ ನಾಕೆಸರು ಮರೆಯಬೇಡ
1: ಮುಂದಿನದಾಗಿ ಅಮೃತ ಸಂಗಡಿಗರಿಂದ ಒಂದು ತತ್ವ